அரைக்கு டிப்பு டிப்பு மந்திர காபரி சேலா, டிப்பு டிப்பு மந்திர காபரி சேலா. அரே மோரே எங்க நவானா, அரே மோரே எங்க